அச்ச பாண்ட ரக்கிய கிச்சர் தாய் நீர பிரிதா மேலந்த சக்கண ரக கை வாசாயா தல் கோரா சே நிமானியா.